0: ஒரு நல்ல குருபதை இந்து கிருஷ்ண அப்துல் காதர் பக்கே இல்லை போன்ற சிறிஞ் முகமது ருத்ராமே சிறிஞ் லோங்கோஜாம் சிறிஞ் முஸ்தபாசி சிறிஞ் மோருசி சிறிஞ் முந்தகாகே ak elaji gadjaga buñu deglu serigne mbacke fadiama ci alquran bonopi deglu serigne sambay conférencier
1: mbokki julit ñi mbokki talibé yi assalamu alaykum wa rahmatullahi ta'ala wa barakatuh ñu leen di nuyu di leen gërëm di leen ndokkel ci bis bi ñu daje fii ñu jëmmi yàlla ak rasulullahi sallallahu ta'ala wa sallam ak cheikh ahmadou bamba radiallahu ta'ala anhu ñu xam ne bépp xeet am nañu ay jamono ay béréb ak jëmm yoo xam ne xeli nit ñooña ñu leen fàtte mukk baba sall di taxaw gis yooyu jëmm yooyu ak béréb yooyu day sax ci xeli nit ñi sax ci seen xol ñu di leen fàtte nit ba faw bépp xeet kon am na ay wëy gën ñu bokk ci ñoom am ay tànneex ñu bokk te ñu yëkkati réew ma sagal ko màggal ko di gàññal réew ma Serigne Touba nak di jëti yalla di taal bu sun borom tabaraka taala taalal bopum nam na ci muy yëkëti ko di jëmbax liko ba